0: ரேடியோ மேக்வாஸ் 90.4 டைம் சென்
1: 10 o'clock. திருவள்ளையில் ஆதியமாய் லாசிக் சேவனம் லபியமாக்கிக் கொண்டு அமிதா ஐ கேர் இனி கண்ணடியும் கான்டாக்ட் லென்ஸும் ஒக்க மாற்றி காய்ச்சியுடன் சுவாதந்திரம் வேடும். 35 வருஷத்தை சேவன பாரம்பரியத்தோடு கூடிய திருவள்ளையிலே ஐ கேர் ஹாஸ்பிட்டல் அமிதா ஐ கேர் கேட்டராக்ட், ரெட்டினா, கோர்னியா, கிளோகோமா, பீடியாட்ரிக் ஆப்தால்மாலஜி தொடங்கிய கண்ணின் எல்லா பரிசோதனைகளும் லாசிக் சேவனமும் இனி ஆதுனிக சௌகரியங்களோடு கூடி. இன்று தன சந்தர்ஷிக்கும் அமிதா ஐ கேர், இன்டர்நேஷனல் காம்ப்ளெக்ஸ், புஷ்பகிரி ரோட், திருவல்ல.
2: അമ്മയാകുക എന്ന സ്വപ്ന സാഫല്യത്തിന് മികച്ച സൂപ്പർ സ്പെഷ്യാലിറ്റി ഹോസ്പിറ്റലായ ഡോക്ടർ കെ എം ചിറിയാൻ ഇൻസ്റ്റിറ്റ്യൂട്ട് ഓഫ് മെഡിക്കൽ സയൻസസിലെ ലല്ലബി ഫെർട്ടിലിറ്റി സെന്ററിൽ വിദഗ്ധ ഡോക്ടേഴ്സും അത്യാധുനിക സൌകര്യങ്ങളും ഉറപ്പാക്കുന്നു ഏറ്റവും ഫലപ്രദമായ IVF ട്രീറ്റ്മെന്റ്.
3: ഡോക്ടർ കെ എം ചിറിയാൻ ഇൻസ്റ്റിറ്റ്യൂട്ട് ഓഫ് മെഡിക്കൽ സയൻസസ്, ചിങ്ങനൂർ.

0: என்ன மச்சான் பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க?
1: ஏய் நம்ம பிரவீன் பையன் கமிட் ஆயிட்டான்டா.
0: இவனுக்கு பொண்ணா? சும்மாவே ரொம்ப ஆடுவான். எப்படிடா

விஷயத்தை ஆஸ்பதமாக்கிய அந்தர்தேசிய கான்பரன்ஸ் 2026 ஜூன் 17-18 தேதிகளில் நடக்கும். தேசிய அந்தர்தேசிய தலத்திலுள்ள சாஸ்திரஜர், கவேஷகர், அத்தியாபகர், வித்தியார்த்திகள் என்பவர் பங்கெடுக்கிற ஈ அகாடமிக் சங்கமத்தில் பைட்டோ கெமிஸ்ட்ரி, ஜீனோமிக்ஸ், என்வைரன்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி, AI அசிஸ்டட் ட்ரக் டிஸ்கவரி, மைக்ரோவியல் இன்ட்ராக்ஷன்ஸ் என்பவ உள்பட ஜீவசாஸ்திரத்திலே நவீன கவேஷண மேகலகளை ஆஸ்பதமாக்கி பிரபாஷணங்களும் சாஸ்திரீய சர்ச்சைகளும் சங்கடிப்பிக்கும். ஃபெடரல் பேங்க், திருவல்ல, டைஜீ பயோடெக்னாலஜிஸ் எറണാകുളം, ஸ்பெக்ட்ராடிக்ஸ் ஃபார்மா பிரைவேட் லிமிடெட் புனே என்னி பிரமுக ஸ்தாபனங்களோட பின்துணையோட அந்தர்தேசிய சம்மேளனத்தை ஓரல் பிரசன்டேஷனும் போஸ்டர் பிரசன்டேஷனும் ஈ கான்ஃபரன்ஸ் அவசரம் ஒருக்கும். கூடுதல் விவரங்களுக்கும் ரெஜிஸ்ட்ரேஷனும் www.macfast.org/biospectrum2k26 என்ற வெப்சைட் சந்திக்குக. ரெஜிஸ்டர் செய்யண்ட அவசான தீயதி ஜூன் 14.

0: ரேடியோ மக்ஃபாஸ்ட் 90.4 நாட்டுக்காருக்கு கூட்டாய்.
1: காடு தேடி, கடல் தாண்டி, காணாத்த காட்சிகൾ தேடி ஒரு சஞ்சாரம்.
2: சுபயாத்ர எல்லா ஞாயிற்றுக்கும் രാത്രി 8 മണിക്കും പുനഃപ്രക്ഷേപണം ചൊവ്വാഴ്ച രാത്രി 8:45. ആർ ജെ അമൃത കാർത്തിയയ്ക്കൊപ്പം ശുഭയാത്ര.

ஸ்பெக்ட்ரம் 2026. அட்வான்சஸ் இன் பயாலஜிக்கல் சயின்சஸ் என்ற விஷயத்தை ஆஸ்பதமாக்கிய அந்தர்தேசிய கான்பரன்ஸ் 2026 ஜூன் 17-18 தேதிகளில் நடக்கும். தேசிய அந்தர்தேசிய தலத்திலுள்ள சாஸ்திரஜர், கவேஷகர், அத்தியாபகர், வித்தியார்த்திகள் என்னிவர் பங்கெடுக்கிற ஈ அக்காதமிக் சங்கமத்தில் பைட்டோ கெமிஸ்ட்ரி, ஜீனோமிக்ஸ், என்வயன்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி, AI அசிஸ்டட் ட்ரக் டிஸ்கவரி, மைக்ரோபியல் இன்ட்ராக்ஷன் என்னிவ உள்பட ஜீவசாஸ்திரத்திலே நவீன கவேஷண மேகலகளை ஆஸ்பதமாக்கி பிரபாஷணங்களும் சாஸ்திரீய சர்ச்சைகளும் சங்கடிப்பிக்கும். ஃபெடரல் பேங்க் திருவல்ல, டைஜி பயோடெக்னாலஜிஸ் எர்ணாகுளம், ஸ்பெக்ட்ராடெக்ஸ் ஃபார்மா பிரைவேட் லிமிடெட் புனே என்னி பிரமுக ஸ்தாபனங்களுடைய பின்துணையோடு அந்தர்தேசிய சம்மேளனத்தை ஓரல் பிரசன்டேஷனும் போஸ்டல் பிரசன்டேஷனும் ஈ கான்பரன்ஸ் அவசரம் ஒருக்கணும். கூடுதல்

0: ரேடியோ மேக்வாஸ் 90.4 டைம் செக்.
1: 8 o'clock. ஜியோ ஏஜென்சி திருவண்ணா, திருவண்ணா கிர்லோ.

0: ரேடியோ மக்ஃபாஸ்ட் 90.4 நாட்டுக்காருக்கு கூட்டாய்.
1: College for Advanced Studies, Tiruvalla, Autonomous, Bioscience Department, Sangadipikkunna.